0: சிறுவர் நேரம் நேரம்
1: வணக்கம் சிறுவர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிறுவர் நேரம் எனும் நிகழ்ச்சி. இன்றைய சனிக்கிழமை காலையே ஓர் அழகான தெய்வீக பயணத்தோடு தொடங்கலாம். எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தொடங்கும் முன் நாம் முதலில் வணங்குவது யார்? நம் முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமானைத்தான். தும்பிக்கையான நம்பிக்கையோடு கும்பி

விட்டால் நம் வாழ்வில் உள்ள தடைகள் அனைத்தும் பனி போல உருகி மறைந்துவிடும். வாங்க பிள்ளையாரின் அந்த அழகான பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியை தொடங்கலாம்.

அந்தமில்லாத சிவபெருமானை வணங்குவோம். கையில் உடுக்கையோடும் தலையில் கங்கையோடும் நடனமாடும் ஈசனின் அண்ணாமலையை போற்றும் பாடலை கேட்போமாக.

0: சிறுவர் நேரம்.
1: சிவபெருமானின் பாடல் மனதை எவ்வளவு அமைதியாக்கியது பார்த்தீர்களா? அடுத்ததாக நாம் வணங்க போவது அன்பின் வடிவமாகவும் வீரத்தின் பிறப்பிடமாகவும் விளங்கும் நம் அன்னை மாரியம்மன் மற்றும் துர்க்கை அம்மனை. நம்மை பெற்ற தாயை போல நம்மை என்னாலும் காக்கும் தாயுள்ளம் கொண்டவள் அவள். அவளின் அருளை பெற இந்த அழகான பாடலை கேட்போம்.

தமிழ் கடவுள் அழகன் முருகன் கையிலும் வேலோடும் மயிலின் மீதேறும் வரும் நம் குமரனை மாம்பழத்துக்காக உலகையே வலம் வந்த சுட்டி முருகனை மனமுருகி பிரார்த்திப்போம். முருகனை போற்றும் பாடலை கேட்போமாக.

நம்முடைய பக்தி பயணத்தின் நிறைவாக உலகை காக்கும் பரப்பொருளான மகாவிஷ்ணுவை வணங்குவோம். பார்க்கடல் பள்ளி கொண்டு தீமைகளை அழித்து நன்மைகளை காக்க பல அவதாரங்கள் எடுத்த ஸ்ரீரங்கநாதனின் நாமாவளியை கேட்போம்.

செல்ல குழந்தைகளே, இப்போது உங்கள் ரிவிஷன் எக்ஸாம் தீர்வு நெருங்கும் நேரம் இது. பரீட்சை என்று சொன்னாலே பயப்படவே தேவையில்லை. தினமும் ஒவ்வொரு பாடமாக திட்டமிட்டு படியுங்கள். கடைசி நேரத்தில் படிக்க கூடாது. அதே போல காலையில் வேகமாக எழுந்து படித்தால் மனதில் பாடங்கள் எளிதாக

நாங்கள் பதியும். தொடர்ந்து படிக்காமல் ஒவ்வொரு 45 நிமிடத்திற்கும் இடையில் 5 நிமிடம் கண்களை மூடி ஓய்வு எடுங்கள். இவ்வாறே நீங்கள் வெற்றி பெறலாம். உங்களுக்காக அடுத்த பாடலை கேட்போமா?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிறுவர் நேரம் எனும் நிகழ்ச்சி. இப்போது நீங்கள் கேட்ட பாடல் மாம்பழத்தை பற்றி அழகாக பாடியுள்ளார்கள். இப்போது அடுத்த பாடலை கேட்போம்.

சிறுவர் நேரம் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட பாடல் இப்போது காய்கறிகளில் பற்றது பற்றி நீங்கள் கேட்டுள்ளீர்கள். காய்கறிகள் சுவையானது, உடல் ஆரோக்கியத்துக்கும் மிகவும் நன்றது. சிறுவர்களே, நீங்கள் தினந்தோறும் காய்கறிகளில் உண்ண வேண்டும், பழங்களையும் உட்கொள்ள வேண்டும். இனி அடுத்த பாடலை

0: சிறுவர் நேரம். நேரம்
1: இப்பொழுது நாம் பார்க்க போவது தமிழ் மூதாட்டி ஔவையாரின் அமுத வரிகள். ஆத்திச்சூடி, இன்று நாம் பார்க்க போகும் ஆத்திச்சூடி என்ன தெரியுமா? இளமையில் கல். இதன் பொருள், நாம் குழந்தைகளாக இளமையாக இருக்கும் இந்த பருவத்தில்தான் நம் அறிவையும் கல்வியையும் வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த வயதில் நாம் கற்கும் கல்விதான் நம் வாழ்நாள் முழுவதும் நமக்கு கை கொடுக்கும். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இனி அடுத்த பாடலை கேட்போம்.

0: சிறுவர் நேரம்.
1: தமிழ் மொழியின் பெருமையை எப்போதுமே கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நம் தமிழ் மொழியும் தமிழர்களும் உலக அரங்கில் படைத்து வரும் சாதனைகள் ஏராளம். தமிழ்நாடு அரசு வளர்ச்சிக்காக உலகெங்கும் வாழும் சிறந்த அறிஞர்களுக்கு வழங்கும் மிக முக்கிய விருதுகளை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். ஐயன் திருவள்ளுவர் விருது இதை பெற்றவர் முனைவர் எம்பி சக்தியவேல் முருகனார். திருவள்ளுவரின் நெறிகளையும் தமிழ் இலக்கியங்களையும் உலகெங்கும் பரப்பிய சிறந்த அறிஞர் அவர். மகாகவி பாரதியார் விருது இதை பெற்றவர் கவிஞர் நெல்லை ஜெயந்தா. பாரதியின் புரட்சி வரிகளைப் போலவே தற்கால தமிழ் இலக்கியத்தில் மிகச்சிறந்த கவிதைகளை படைத்தமைக்காக வழங்கப்பட்டது. இனி அடுத்த பாடலை கேட்போம்.

செல்ல குழந்தைகளே, தாத்தா பாட்டி நம் வீட்டின் பொக்கிஷங்கள். அவர்கள் அனுபவமும் அன்பும் ஆசிர்வாதமும் நம் வாழ்க்கையில் பலமாக்குகின்றன. அவர்களுடன் தின

0: அவர்களின் கதைகளை கேளுங்கள், அவர்களுக்கு உதவுங்கள். இத்துடன் சிறுவர் நேரம் எனும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் புவனேஸ்வரி.
1: சின்ன தம்பி பாட ஆரம்பிச்சிட்டான், குழந்தைங்க பசியெல்லாம் இனி தீந்து போயிடும்.

0: This is Radio Marches.
1: நமஸ்கார் ஸ்ரோதரந்தரிக்கு ஹிருதயபூர்வக நமஸ்காரம்.
2: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
3: ரேடியோ மொரிஷியஸ் பர் தில் சே ஸ்வாகத் ஹை ஆப் சபி கா.
2: மொரிஷியஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசை அருவி.
4: வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இருவணக்கம். இது மொரிஷியஸ் வானொலி 2 819 கிலோஹெர்ட்ஸ் மாத்தை அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 மணி வரை எமது இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடலும் இன்னிசை பாடல்களும் ஔவையார் மொழிந்த அருள்மொழியும் தொகுத்து வழங்கப்படும். வானொலி அன்பர்களே, முதன் முதலாக அம்மனை போற்றும் ஒரு தெய்வீக பாடல் ஒன்றை கேட்கலாம்.

வானொலி அன்பர்களே, பல கோவில்களில் தீமிதி திருவிழாவினை முன்னிட்டு இந்த சிறப்பான அம்மனை போற்றும் பாடலை தருகின்றோம்.

அடுத்து வருவது ஒளவையார் மொழிந்த அருள்மொழி. ஊக்கம் அது கைவிடேல் என்ன ஆத்திச்சோடையில் மொழிந்த அருள்மொழியாகும். அதாவது நாம் நம் ஊக்கத்தை ஒருபோதும் கைவிடக்கூடாது. ஆகையால் நாங்கள் ஒளவையார் சொன்னபடி நடக்கலாம். அடுத்து வருவது என்னிசை பாடல்கள். இதோ கீதாரக் கிளியே இந்த பாடல் கர்நாடக சங்கீதத்தையொட்டி

வருணியன்பர்களே, ஏஸ் படத்திலிருந்து வந்துள்ள உருகுது உருகுது எனும் பாடலை சிறப்பாக புனக்கை ஊரில் வசிக்கும் அம்மா சுந்தகி அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் தருகின்றோம்.

வானொலி அன்பர்களே, நாம் வழங்கி வந்த இசையருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கிராமிய பாடலுடன் முடிவடைகின்றது. நாளைக்கு காலையில் தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.